தீத்திக்கணும் தான் தாண்டி கொடுத்துறாங்க அப்படின்னா என்ன மணி இல்லாமா என்ன மணி வினாக்கா கிமா மித்தி கொக்கின மத்தகந்தேன் எவ்வளோ என்ன மணி தீன வாக்கலோ என்ன மணி வினாக்கா எவ்வளோ என்ன மணி இல்லாமல் தான் முந்து என்ன மணி வினாக்கா கிமா மிராத்தி கொக்கின கலுங்கத்தின் புலன் விசிங்க சாரோட்டு கிமா மி வினாக்க துறாங்க என்ன மணி தீன என்ன மணி இல்லாமல் Tokena kina na vika vina kakeda na mbulongo. Kima mipa wani mina ataka na mbula tau mundu. Kima mipa wani mina ataka na vingarabi vataki kimuni. Kuni sa vakulunga tataka tu na nabi kalao ne vai kimami. Keda sara. Nandrei kalao ne alu nundonu. Kuni sa vakaro taka na kilu. Mataka ni kua. Kima mi toro talindona ngauna. Kima mi vaka vini vina ataka. Nomuni vinaka. Nomuni laloma. Nomuni ndina, nomuni sosuwa, nomuni tau mundu na kilu. Saya butaka tiko na niuma mi kilu ngata na mataka ni kua, ke mi andradake na mode, kuni potata le na ideo ni mbula, ke ma mi vakabili vina ataka. Na ideo ni mbula, ena vi singa kele sa. Na wali mina nomuni loloma, nomuni vi kadivi, nomuni vi lumuti, nrambula na luvi ki mami, nrambula na lewa, nrambula ni suli soli, Rambula na tama na tina, ena loma ni vivu wale. Era na matua, tukai ki mami, era na mbu. Na wale wana mata vivu wale. Kune sa wakalo nga tataka tiko na mataka ni sengde ndai. Era rataka taka tiko, era rase paka dengo, randavo, ramode. Kami sa dambora tali tiko na tiki ni au ongo, tiki ni miniti ongo. Ma mingauna, nandomo ivite serne. Kami na vingarabi tina, oni liu tiko na kalou. Oni liu taka tiko na ni mami mbula. Lutak na buwale, lutak na ilakulak. Kuni baka dhiri na matak na nday. Pos tali wiki mami, ena na muni pos. Na da muni tisu. Na da muni tisu. Da muni tisu. Senra kini mbula da banga. Ki mami tiku kini na matak na nday. Ki muni, kuni toyo butak na buruburu. Kuni mbita na matak na dhangi. Kuni mbita na matak na singa. Kuni mbita na bula. Vi kalo kalo. Nandrundi tutu na kilo. Matani dhangi talanga, kuni lawana dhangi, kuni lawana wasawasa, kuni lawana uwa nimbula, kuni lawana mbati ni dhangi kedi, iliwa tiko na kilu. Kama sababu mimi minata, kuni sebaka tuile wa tiko turanga, yano muni indame dambe baka turanga, mailo malangi, yadha mai buruburu rongo, kena mbote I buruburu. Dhawa kime milaka dhuruma tiko na mataka dindai, kuni sebaka tuile wa tiko na kilu. Wasaviki mami, kilu mbula mailo malangi, wasaviki mami, Turangan yang utam, anak mata kan yang sengat dendam. Kamu sahaja orang yang nomor itu mana, orang yang bosan tiga nak kima malu, domu ni kelu, domu ni yang utam. Berorang tiga nak mata kan dendam, anak domu ni tis, anak domu ni tis, naib orang bula, duan duanga. Amen, amen, amen. Tuli kan anak dalam sini mana madiu, kena masih tolu, tuli kan semua nak mata ni kita nak tikina, orang orang tiga madiu. Iran kainona, iran sa ratiu, iran kaisreli, iran kena buar tiko isreli na mati ni sensuri. Iran toroni bolongo ni madiu, dua nga non rakai wate bolo bolo tiko iran kainona. In those days came John the Baptist preaching in the wilderness. Ngono kwa asa ala lako maiko choni, andobi papito staki, kasapu nauti kwa na lomni le kuto chutia. And saying, repent you, for the kingdom of heaven is at hand. Sa kati kona tukutuku ne choni, mera wibu tuni, sapu lako mai, namatin tuni kalo. For this is that was spoken by the prophet Isaiah, saying, the voice of one crying in the wilderness, prepare the way of the Lord, make his paths straight. Because the part of my own, the part of my sevolana prophet was there, Sakaitiko, Nandomona in Dosaka the Kali, and Alomni Likutu, Varotakana Salichova, the government on Donu, Nanana Bisalatu, Tikneva, and the same John. Had his raiment of camel's hair and a leather girdle about his loins,
and his food was locusts and wild honey. Kuchoni, Savari Sulu, and Abutine Kameli, Kasano Nambiliti, et Tolona, Kasakania na Vondre, Kena na Hane, Nivikau, Tikine Lima, then went out to him Jerusalem and all of Judea and all the region about the Jordan. Arsala ko vichoni na lewunga ngo so ire rasati ko me Jerusalem ira na lewne bono a chuti eto doko kena kena via sana huka kina en vi bono a obulito na chortan. And they were baptized of him in Jordan, confessing their sins. Asa baptized to kira kuchoni and udiwa na chortan. Nyura sa pagtu sa ti ko na non rival walda. But when he saw many of the Pharisees and the Sadducees come to his baptism, he said to them, "Oh, you generation of vipers, who hath warned you to flee from the wrath to come?" And he said, "I am a Pharisee, and I talk and I say toki. Rasala ko maki pabteso, asa kaibiro kuchoni, ukimundo na kawningan." For this, Pagaruti Kimini, Unin Rotaga, Nazuru Nikolo, Salao Tikumai, Kenewalu, bring forth, therefore, fruits of repentance. Nimbulataka, Nabua Nibibutun, Keneviwa, and think not to say within yourselves, "We have Abraham, our father." But I say unto you that God is able of those stones to raise up as children of Abraham. Dosa katiga elomamuni kimami na luwe parama osa kavi kimdo na kluwe rani bukida viwatongo raluwe parama pakalonga tagbi kanda na kuranga na nawasa nda ulikiti ko na matakan din dahil ko na bula dotani na bulan ito ni ka wala itutu te ko ito kumay ay siya na profita nimber ni na yato may si tanto may si buto may burubura na mesaya en el liu may indua en akadi pa kumay na nona yato may ka o dino dino takatiko choni na nona ibolongo ni say kwe ongo ko choni na dobi papitestaki en el liu may December, in a Muriko and a Turango Chisu. Kimbale, and Sani Rao Boa in Dua, me Indusia Dalana Caristo, se Tora Dalana Caristo, se Nanomonio Dua Tale, Cavadala Catacani Tua Tua, Baleta, and a Luticoman, Cavacandana Rivi Quea, Quay Luticoman. The forerunner, doing the tutuku, and a lutico my one message. Cavalatico moisa and a prophet, a quay and a wunau, and a lomini lukut, my chuti, in the wilderness of the province of Judah, the forerunner will come preaching a very particular message. And a duatani and an ambula, a tuni and bulla bulla lomini lukut. Και να μπούλω πολύ τάουνε και ελεητικό παγαλά λόγω. So he's unique in that way. Εν το όταν είναι μπούλα νητσόν. Εσύ είναι μαϊτικό πατική κέντα να ελένει πονό. He secludes himself to a certain part of the wilderness. Ένα λόμουνι πονό αλίουα. Λόμουνι λεκούτ. Εν τα κάνει λόμουνι βίκαου. Yeah. Μα είναι να λέει παγαρότηκε κότηκε ένα λόμουνι λεκούτ. Κατήγου που μου έκανε να νόνο μινίστρι, να νόνο βίγκαρα. Εσύ αν είμαι βούνο ένα λόμενη κόρο, η βούνο μου βαγατήγητηκε ένα λόμενη βουνό βαγατήγητηκε, in the wilderness. Καβούνο τα κόκκοε, εν το ανά η βούνο ο ντουατάνι. His message was unique. Να νόνο βουνό ο κόκκοε,
kadivakamuli. Prepare the way of the Lord. Nivakarutaka nana sala natura. Kembali sandusi tiku kwe. Endua elako tiku mengo. Oyao nanungu kavi kina nanungu kavivi nanungu dingi teke mewara kero mewakarutaka nana ngon sala. Takapa mendundu na kena salatu. Bale te menge yada mokwe sandona pakapakarau sa yada tiku. E chuta, e Jerusalem, korturangani lotu pakatiu. Kapaka kina na kena viasa ni vivunua e na vunua pakaturitan. Ka vulita na uziwai rongo kilai ambalabu na turitani. Ya. The uniqueness of the ministry of John. In Duatani na nambula na turangango. Okoya, e kavivitigo, me yuteuti ni profita, ene bolotambu makao. This is the last prophet that will speak of the Old Testament. Estemata mokoya na tambangouna, e vivitumekina na bosu nikolo, e nanrambula na profita. Mena I mate in profita, me te usar mai bin noti, ena vati was e lima. Kaado mengo, sa mai tandola na via lativo, tambango nongo, sa bola kasarotunga ni putu mai na mesaya, sa ado mai na turang, sa tuda ki na ituti na profita. Arrua na indamendambe na ituti wa lutu, e torro chun. Ituti na profita, last prophet of the Old Testament order, Kanga in Betel Butalang Okwe, Nangona Langa Kinotoma, Na Betel with Jerusalem, Lutin on a Zambor Naturang of Chisu, on Salanga Kinotoma, Sator Talango Chuni, Napoli Volovolo Bet. So he fills two important offices, and on Rambula Voluti Jerusalem is the last prophet and is the priest. Kembale, Dota ni tokana vika vivi ni kalubwa. Ka tuza kwa kwa, ena dona tandro ni ngona, ambimbi, ena nona itubu tuba kana kalu, ena when we follow the prophetic order. Ia. Kanona itavi, ena vika vivi ngo, me wakarautaka, na imbutu mbutu ni ava, ena mbutu mekina natura. To is the forerunner. Na buta tika moese ena prophet, eh? Ndua ena liumai. Eh? He's the forerunner. And gave Murikwa men a message. People cut in a non row butumai, can a non row not to that. Kembala, it's not gonna be, you're not gonna be able to mistake the Messiah. And Andres are more motor than the message. But I take on a raid the Koilumai or on our more raid the talk, or the Murikwa Tigumai. You see? There you go. And in history, there's been a lot of mistaken identity. E tuda ke ndua, e zobute ne okwe na karisto. Tuda ke tale ndua, e zobute ne okwe na karisto. Senga ndua nga na karisto. You cannot make that mistake. Ke sa iluma ndua, me pakarute kama ina nona gonsao. Then you watch who's coming after him. Yana ka e, na kita tiko madhiu, me pa matatataka. No, you cannot mistake, you cannot be mistaken. And pinpoint a wrong Messiah, and identify a wrong Messiah. Now, if you see the forerunner, you'll see who's coming after him. Yana kai bita tingo mai. Isa tu da ko chun. Sa damay na nangauna, bikadim ni kalu. Enam bulo ba profita? Enam bulo ba ambete leu? Kasta ba karuta ka unsal turang? Tawo to ko yan na nibunaw. A very peculiar message, a very unique message. Prepare the way. From there, prepare the way. Marutaka na ngoni sala. Na ngoni sala na tuna. Prepare the way of the Lord. You, sa very direct, na kolotaka na motea. Oiko, oyao, o kenda. Kenda to udoko. Ta marutaka na ngoni sala na tuna. Pagandundu nutaka. Pata na tuna ngango, o koe pagandundu nga na ngoni sala. Sini bibia vya. O kenda na keburuburu. Bebe vango, bebe vaya, bebe dake, bebe sombo. Kwa ngo, e dundunu nga na nona sala. E mene, e sa talo na takatoka mene na mbula na kluya. Kluwe ndo dundunu nga na nona sala.
தகதங்காக வந்துடும், என் புள்ளங்காக வந்துடும். அல்லேலூயா. சிவனை பேபியாக என்ன கொண்டு சொல்ல, தாம்பி சீரும் லுத்து தாம்பி தால் சேன் சந்துந்தோனுங்க அண்ணன் சொல்லாது லக்காவ மெந்தோன்னு சாலம் ஓ தொக்க நைத்து குத்துக்கியா தபந்தோன்னு தகத்தி ஒன்று சால ஏமேனி கிந்தோன காசால வேவே நக காங்கு பந்தோனு தாக்க கா கொண்டு போக வேவே தல வேவே ஆலே லோயா பந்தோனு தக காயலாக தாளத்து ஏமேனி கவிவி கெந்தத்து கொண்ட கல்லு அந்த பந்தோனு தக காயலாக தாளத்து லொம்னி பூ வாழ்ல எல்லாக தாளத்து கொண்டு தா பந்தோனு தக இக்கு தமத்த நிக்கலு இக்கு நம்ம மர்றாம நிக்கலு இக்கு கவிவி திக்கு நந்தலோமனி வாழ ஆலேலூயா நந்தம் புலபாவியோ கான் நந்தலோமனி பூ வாழ ஏமே திகு போய் கான விவாதம் செய்யும் ப்ரிப்பேர் வே வரும் தாக்க வரும் தகன சல நிக்கலோ ஏய் சத்த தொகந்தின வரும் தகன நொண்ணு சல நிலத்தாம் ஏமேனி ப்ரிப்பேர் வே ஆஃப் த ஸ்பிரிட் ப்ரிப்பேர் த வே ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் டு ஒர்க் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் டு மூவ் ஏமேனி எந்தொன்னு வரும் தகின கிணன்றாக்கி ப்ரிப்பேர் தி அட்மாஸ்பியர் ஆலேலூயா மசுபத்துக்கு கேந்திர மக்கும் லோமனி வாழ் நான் காங்கு அல்லூத்து தெகுபு லோமனி வாழ் ஏமேனி திருசலேம் நோம்பு திருசலேம் நோங்கு திருசலேம் பந்தந்தோனு தாக்கி விக்கா கேவே சுறு சுறு பந்தந்தோனு தாக்கி விக்கா கேதே தகதால தீக்கு விக்கா ஏதால தும்தொடங்க சின்ன நீ இந்த புழு தக்கா வெறி உம்பி தாக்கு சந்தோனு பந்தந்தோனு தைக்கியது பிள்ளைத்தான்தாவா சாப்பாடு தீக்குமையின மெச சாப்பாடு தலைமை கோபகருவா ஒச்சோன்னி வியாபாரம் தாக்க நை மாத்தை நீங்க சாலம் என்னொன்னு புத்துமா மத்தை நீங்க ஒன்று கெந்தாரு சாப்பாடு தாங்கோ நான் பார்த்த பார்த்தேன் இன்னொன்று லிஸ்ட் தலைமை பகருவோன்னு தூடுறாங்க நினைக்காங்க கே அல்லகமை பகந்துவோ என்ன அல்லக தலைமை பகருவோம் சந்தையா ஆலையிலுவே சந்தையா சிவாவே சின்ன தலைவியும் பார்த்தக்கா பத்து சாசுது ஓத்தி சமை மாத்தி சத்துதக்க என்ன மாத்தி என்ன லிஸ்ட் தலைமை என்ன தூடுறாங்க ஆலையிலுவே கெந்தாருக்கு என்ன ப்ராஃபிட் கெந்தாருக்கு என்ன தமாதி கெந்தாருக்கு என்ன லிங்கன் கதிவாக நைத்து குத்து பந்தோனு தாக்க கொச்சி சுவங்கோ சாப்பாங்க இருந்தாங்க உள்ளுக்கு சந்தாங்க பார்த்தா என்ன நக்குதா ஏங்க உள்ளுக்கு சக்காங்களோ கொச்சி சுவங்கோ சாப்பாங்க என்ன நக்குதாக்கிங்கோ என்ன லேசு தலைமாய் ஆலையிலூய என்ன லேசு தலைமாய் மே மை கவுத்திடுறான் கவுத்தி கிம்புந்தோ தெலுங்க என்ன பண்ணுவ சாப்பாடு தைக்கி ஓட்டி இன்னும் முந்தோ ஏ வாய் மீன் மந்தைக்கு ஆலே லூய் என்ன கொச்சி என்ன லிசு மைன தூறாங்க ரூங்கோ மெம்மை கொச்சி கேந்த தசா நோன இந்த லொமனி இந்த லெவனி நோன பூ பாலே இந்த நோன இப்ப கொசு லோத்து சப்பளை துணை தான் என்னை போல நீ புள்ள உனக்கு இருக்கியா நான் எங்க நினமும் லூத்து தீக்கோ எங்க நினமும் மாசு எங்க நினமும் தோப்பாத தாம்போ எங்க நினமும் லகத்து என்ன பக்கம் பௌத்த நம்ம புள்ளத்தோ தோக்கும் உங்க ரவி கோய்த்து ஏய் ரவி காங்கு சினி காவாலிங்க சாந்தோன காலிவுங்க சாந்தோனை புள்ளிவுங்க புள்ளங்காங்க சர்வாத்த கீழ் நம் புள்ள தம்முண்டு நம் புள்ளங்கோ சா திகவு தோபுலேக்கே கிணம் புள்ள சாந்தர்மாய் தப்பி துணத்துக்கு நந்தாலே சொல்லி மதிவு துணக்கோய சாபு நோச்சோன்னு
kaya, vivutuni, dona wasa bimbia, vivutuni, santa dhuta wasa ma, santa dhala tatala kene mbali, vivutuni kene mbali, iku masoma kilesu, na puno ala katiko kina, saonga idha katiko na voliku, saonga ili kunea, dona wakadala kawadha kama, saonga vingoma, kapakatusa, wakatusa, kena sangani wapakatusa, wana sini bulidhi kena dona lesu, bimbi tu kana lomo ni posa na vivutu ni na kena poka tu sayi na dhala, o tu sayi na lenga, o tu sayi na bulumulumu, o tu sayi na ibalabalda. Kanda vuki lesu. Eda, nanda na na kampas indusi tu kaya kwaana vati kwa this total of four directions, north, east, south, west. Voliku na tokalau, deva, na ra. Doan ra me ra ar na enra. Ia. Rongad. Iko lako dhaki tiko na vuoliko. Na nomu so ma kili siko. O hu kili siko. O sa ngole so mu na dheba. Ida na vim basa ini vuoliko. Na dheba. You're going north. Sa hu kili su. About 10. 180 degrees. Iko sa soko so mu sa ra iko na dheba. So you were going north. O sa vibutun. Now you're going to turn and go south. A complete turnaround. Koya. So maki saranga mai. Bukitani mai na laulako Macau. Vibutuni taka donaka. Yana kene lal. You were made an about turn. 180 degrees turn. Osa bukili ustali na bimbasa ili bunua. Na salo wa muriti. Yana malimali bosa vibutuni. Totoka na nonotambili mai vichoni. Na yuva koso li bunua. Kona li bunua kede kona turan kere maram. Ka over the making of the Corinthian of Yosena Matanikua. John had a prophetic calling, had a prophetic assignment, but now he started a revival. But let the Kevin Kaye and the bullet to go in Yellow Tambu, Matanikua, the bullet to go to Tinagona, say Zavanava started to go in Gona, Kanonagona to Nello Tambu, Kakavivi can do Tinello Tambu, and Anna Vikavivi. Kembale, you have a prophetic calling. Uiko. Kadivi tigo na dola kadivi kwa profita. Se ambale teni o profita. Se ambale teni zurumi tigo na loni profita. That's the Holy Spirit. It's the prophetic spirit. Kembali, tigo biko na kena mbula. Hallelujah. Na nana mbula ni alota mbani tigo biko. Na nevalavali ni rai, rida na kai buni taki. Rida na kati tomu ni kilo. E kila. There's a knowledge level. E tigo ba na alota mbani suli biko. He gives you. He reveals to you. The secrets of the mysteries of the kingdom. He brings you and he reveals to you the deep things of God. The mysteries in the word, in the scriptures, in the kingdom. Why? He is a prophetic spirit. How does that happen? How does that happen? The prophetic spirit, from the same spirit. We are called with a prophetic anointing, a prophetic spirit, and all the prophetic giftings. And again, it's really solid. See, God works like that. That's amazing. He calls you for a purpose, then he assigns you for a purpose, a mission, then he also equips you. It's not because no, he equips you. And he gives you the message, your message, to preach your message. And then do it again. Na kena rambu ilimu, na nona saru ilimu na kubu. Kavotao kwe, waka mata ila lai, na kai suli ane alatamu, weekend. That's how John was unique, very unique. And then when he got up, his message was sharp. Zomba na nona ibu nao, totoka na nona ibu nao. Viruti, wat kena kai, maruti kwa tiki na kubu. Now that amazes me, how God does that. He calls us, with a unique calling, sangai bagai sulu tegiku, kabagarro tegiku,
que suele vico, la suele suele, la arranque, me arranque todo aquí que neco, en el nombre tan maguna, cada cava, la vaca vaca, es que vivo aquí en la clo. Isto é um cara amazing, that he calls you in a unique way. You are different from me. I am different from you. É que dando no indígena que chove. We are all so unique. É na nossa ramba de livro. Matei lá na calo. Ca uco te que canta. Ca varro te que canta. Ca chule o coi vir. Na lumo. Oh, que na vuku. Que na nossa a ver vaga. Vuku e na lutam. Mas se eu levo com a natura, ela está bom. Aí tudo, tudo está rangá. Oi, como a renovou no tá? No one else preaches that. You see, can you see how unique God works? John the Baptist was given a message, and he preached that message faithfully, loyally, until the day God took his life. Não há message mo. Repent. Do vivo tudo. For the kingdom of God is near. So much by. We saw Nelola. We saw Nambula. Se for stality on a Turan Altam Romatanipa, why Ndua, why Rua, why Tul, why Leva, Lelim, so much my Naka. Bukitani Manila Lavala, so Murit. But let us say, to whom I won't need to anymore. For the kingdom of God is near. The Kerman Bal, Savo Lagatigumen went to Kum, Satu the Gitigumayaka. Quero na barra ouvir só a língua que avisa a um. Só um rumo é ao. Só tudo é que é coisa. Tu não te não é ao. Meu leilê isso não muito não é. Na uani não é vava. E sim ravia o meu sereca. Perda não na cuti coisa só um bocho. Canducia daqui. Calaveta daqui. Na turra galeu. Sá morriti com mengo. Roda nem malem malem você. The kingdom of God is near. Sá volha que tigo mai. O coia. E cauta tigo mai. Vata que coia. Na matin tunicalo. Sando ten na level. Dota na level é. É vabochoni. Coi murti comendo. Uno choni. Qua sa levo sarve caro. Eu li lisar. Qua sa cota sartimama na matin tunicamana. Aleluia. He's bringing the kingdom. Woo! Medava. Quando a maitiva casará na matin tunicalo e na matin nelo. Sa maitiva casará na loma. Icona vale nicalo. Emeni, ikona vale nialotam, kenda runa vale nikelou, vale nialotam, rongat. Nama tintu nikelou, sana main dambe sana ngay lomam. It's gonna be inside of you, in your spirit. Woo! Hallelujah. Yang kain jina? Kain jina chun? Yo. Obya, dhavutara mantabang nilin, how unique was this ministry? Rongat. This is the uniqueness of his ministry. And the impact of his ministry. Tignay lima. O Jerusalém todo do, ando na cidade, é corturang que chutia. Era só viver na lecuto, vejoni. Ronda de chuga, that's a miracle on its own. Que ele carrua, o chutia todo do, é na sana. The whole province of Judah, que ele sarava na mapa que Israel, rende na minha mãe era, the southern kingdom, na deba que Israel todo, na busa Senayasana or Judea. That's the whole province. Can a city called Turanga or Jerusalem? And Damasarto no Lubunedaki. Or Jerusalem to Doc, when the Ulubunuedaki, a rabbitana Korea, and Delany Long Delubunuedaki, and Savak Sangaren, the Likutu, Bunevuno Tikinotuni. Now that's, you talk about immigration, you talk migration, that's a movement of a large number of people. Marasa Lakoba. Kali rongo dana ibu nuri tamatin ikalu. Kini keru na esana todo. O cutia. Rambi mima na biasa na mera. Wangarani na buna rongo tiki na mibi kau. Nan domo ni provinta. Sa rongo dana juga. Now that's a revival. Kaya ndabia seraka ni balibali kosu na revival. That's a revival. Buna ya wala tiki na lotambu. Dasa di vivayani. Amen. Buna sa rongo tiki na mikini doni tukutuku mai lomalangi. Dasa di vivayani. Why? That's a revival. Dona viva ka bulu-bulu tiki makayalo. Sa kada bot. Gosaya dong oye cutia, sangi kini ketulu. Ira kena na leunu monua, na asas apa curtan, na sani udi oye ruru. Taman sih itu balam ngomai kali li in the north, sani itu mana curtan. Ia bang sama taka. From the north tip, ke Israel, sana ruru, na Delhi, ko na pun udi itu sama curtan.
That's the Jordan era quella ultima. That's a big revival. Ma che sono tanto? A big number of population. They're drawn to where John was preaching. Ok, vuno ti come le cute. Sine vuno ti come le cute. Vuno ti come le cute. Arsava anche le cute. Volete andare? Donna tosse di calù. Alleluia. Donna da che ne lo tamo sa il lio. Amen. E ne fatti qua non andare un cute. Vuno ti come che ne cute. Sante non mi ha detto che non viva un bulo bulo tanto. Amen. Da che ne lo tamo sa il cuore. Da il lio ti come. Alleluia. E poi quando non rapiti con la chiena buca. Amen. Ngai ti come la chiena massimo. Quelle lingue. Che ne ti come tu. Che non messi se me la conti. Ma te corri su lì a sarà a calù. Ne ha lo tambo. Vedi come buono ta. E ne essere non corro. E buono non muda la vaca. Uno ho vito sa china. Ne non buono mi vuo vale. Ma te no. You have a prophetic calling. You have a prophetic assignment. You have a prophetic message. Buono ta con la vostra calù. Sa vuole che le siamo ci su. Quanto è la vele tico. Quanto è la moda tico. Quando va a berrati con la tosse nel tambo. Quando va a lustre con la tico nel lui viti. Alleluia. Kenda mate sara tiko ana vaga mbara mbarati. Vaga mbarati kona tosu. Vaga mbarati kona mbula. Hey, tu daka mai, hallelujah. Didi manda, vuno tono kwa speli. Hallelujah. Hey, vai mene madeka, vai mene madeka. Woo, hallelujah. Amen. Chone. Singa sa matikino chone. Musuko na domo no Herod. King Herod. Beheaded John Salivisu. Le musulman domon. Vitalia sarna. Zava da kabana te voro. Se zava da kabana meda ni muto muto. Tako sobna no mumbula. Tako sobna kadi ni kaluti go. Noa. E bina kata saranga na meda mo dalasai mo lenga mo kakuna o ezovi kona kadi ni kaluti no mumbula. Au masu no matang ni kua. Tuta kame vaku kona kango. Iko ndona profita ni kaluti. Amen. Iko zuri iko na elo tambu. Vaksina iti na elo tambu. Bila tambu. Moyanga na matintu ni kalu. Mo vanga taki ko na kalu. Italia na kena laka laka. But you are called for your generation. No mo tamatama tango. Kotele na waraka tu dake. Wako kote kiko. Vaksina iti na elo tambu. Tosa mata tiko ke na elo tambu. Amen. Na kalu ebe vanga taki ko tiko na mataniko. Se dawe na tatao ebe ko na tui erote se do tala tui. Se na tui mai ili o se tani rongado. Tak kawan nak kadi nak keluar ke di bintik nama mula. Nama istala bawa turang, saya bawa roteng melu malai. Amen ni. Nama istala ni mula, nama itu zobi. Kena sarah membelah tanah kau orang orang tak tahu ikon zaka zaka itu. Mati tu nak keluar. Kau lewa nama mati tu ke dengar. Mati tu nak keluar. Pak sangkar tu mada mati tu nak keluar. Ikon nak kena tu. Ikon nak kena profit. Ikon nak kena duit bingkaran. Kita sarah. Kena ingun. Kena kuku. Dua tanya nak bingkaran. Dua tanya mesti kau ya. Matada, nello tamu di colore, porta vicchia, che non matti la lera, cai non muico, alleluia, cai non guiao, cai non doro brother, non doro sister, e votana clone sulle sue. Ico, che la tomata, che devi dire una clone, e non matta nessuna idea, ma con qua mai, tu da che mai, amen, la singa in rumo che non c'è, clan da, sa tu da che la caristo, sa tu da che la caristo. I like that. Itu tak kau biar. Dan nona warna kata kau natural, kau cisu. Kasihan ni kalau ada cuci. Nada, anda nulis pun lebih kena di tala. Kita nak dah tu valu. Isteri kena di kalau ada. Isteri kena bimbing. Nabi mutu kisub. No, no, no, no. Kau ngoreh no mutu apa kau ngoreh. Nai tahu bakal ngoreh. Natural kau cisu. Warna kicuci. Isn't that amazing? And butu mena turna o chisu. And dona profita. Sandame tokana bole bole bole ne profita ke Israel. And it would not be a godly thing for the Lord himself to undermine that office. Rwanda mena sana tal tal. Kwe vingara mitiko bolu ton matani kuwa. Tiko vingona kadi ne kalu. Rwanda. Na dhagadha ne kalu. Esenga kina na vim butu yawa. Vem beve, um butuco somendo não, que saiu uma vez que indo, you must honor that man, that woman, é que vive com aquilo, cambite com ele liu, mas ainda bem da tal na pele pelo bolé, na rede, sarongado, e com a raca no mongol, e com a rongado, there's something called
the priestly order. Mosese, getigoro kuna ironi, sangetigoro kuna ironi, ortono libi ironi, sangetigoro Levi. Evaya ni tu tu bani, bingara mna lomani valleka. There's a priestly order. Kwengo prophetic order. Kito tu sa chikongo ena apostolic order. Iyo. Santa biti kundo ni apostolo, ena vole vole vole. Iko la kwa ni le poka ritiki kwe kya. Sena ni vi mutu ya vya ni vi mi. Sena ndota le ni tovo mulangi. Oma ibarri taka kina, oma ibarri taki kuchu. Iyo ndambera, uli dama tana poka roro. Ena lomani valleka lu, e kena mbula, na poka roro. This high respect, because it's a God thing. Na kalu sine vaka vitalia vaka vera vera na na ngoni sal. E ndondono na na ngoni sal. E sava sava na na ngoni sal. E tubo tu ndoni tubo tu. Ona muri na itu. The day John the Baptist was beheaded. Na singa muski na ndo mocho. Sanga itu zake kuchisu ka vuno tak na itu tu na matin tu nekalu. Pletanda ya warra tonga na tura. Men rumu saru chon ena ga itu zake. Semerin romo chon sa pagrente ko na tura yungo sa lay ni tony tura ng mali pabiti sa bichon o ko si nang andra para pabiti sa are elay parte ko yun chon yungo o sa yung may are nito ko na kena matamnak na kena totok na itubo tubo di ba ro ro ko di ba kaya pa katura e vakalo e na lomo ni baydulo e sa na bimbuti ay kaya kumine ni taltal. Sekarang bim bim bim kayak kemarin itu total. Indonesia itu tu betiko, waklo, godly order, priestly order, prophetic order, apostolic order. And the murid itu Indonesia itu tu, waklo tu. Tapi waklo rorok titik, waklo sa katamu, tapi karena benda lama ni baik. Nona itu tu, ini, aku masuk, nong gitu nong turang, ke waklo nong tinggal turang matang ni kuat, nong muker di betiko iku, nong bukan kat tinggi tu waras kelu. Wa sunni tiku na lotam. Kena keni tuku tuku. Saka vivi kuma. Ka bagaru tegiko. Ka lumu tiku. Ka sule viko na nana. Ya yuku dhabu tegiko. Ka sule talaga viko. Na ituku tuku. Obu notak. Sa vole kumai. Nana lesu mai natura. Nanda sa baga bagaru. Na leo ni koro todo. Hallelujah. Na leo ni buvale. Na leo ni lotu. Leo ni asana. Mai viti. Sa kena ona. Na tosa matamai. Bitali mo nandang duin-duin na may mataluto na mga bunutang at tiyo. Nga, doon siya ni sinibunutang at ng mataluto. O chiso sinibunutang at ng mataluto. Pero bunutang at roro nga na matintin ni kalu. Doon duin-duin liwa. Kuni bunutang at ng mataluto. Bunutang nga na matintin ni kalu. Why may naman tayo ka? Hallelujah! Ang maso may bukikat ng surangan. Patang sa nga tayo. Nang mumbula, e kadibati ko na kalu. E baka sinaiti ko na alatamu. Nandang inaki. Kadi mga profita, na ilumu ni profit, esuli na alatam. Baleta, the spirit of God is a prophetic spirit. Kena itawi, kena itugutuko. There's a special message. Mabuno taka ng unongo. Sabole kanilis may natunan. May na koro, may na buwale, may na yasana, may na tikina, may na matangali. Todo ako, umiti todo ako, may. Na bagarong tikianda. Sabole kanilis may natunan. Hey, baklo ang tiki ko natunan. Ano matangan sa ganda. Ito na kami na wali. Ang rabula na lumi mo niya. Narasa, kung buti ko mo niya, narataw sa itan, nahuko ni, noong niya tanto may mga tamati. Kung niya may mati na kawil tayo. May buko din na niya mami balawala. Kaya sa ding goma, nandra sa tiro may na kawil tayo. Kung biya na niya mami mula. Kung buluto na niya mami balawala dakila. Dama kaya may mga dalakata. Kung niya sa alundina, kaya alundun, muna niya maswat. Kung niya mami mula, kung biya na noong niya rato na. Kebersama-sama. Kami baru tangan ini membulat. Kena ngau salam apa kau tuntut tak? Mika kena bersyukur tu. Bila-bila ke, bila-bila ya, apa kau tuntut tak? Kau nak keluar bersama-sama. Mungkin kau memang betul nama tangan sekali dah. Kau itu tu kau ni tu tinggal nongko. Sabo lagi tu orang nombor lima semai. Kami tu dah kekem. Kami tu dah kekem dengan lebih mudah. Kau pun tak. Itu tu kau ni nombor lima semai. Apa kau nak bula? Ibu tu ni nak temat. Kami bawa bawa tuturan. Sahur berada bui, kami bisa tu bawa. Nombor itu mat. Pakai luang tangan bubale, pakai luang tangan lingkar dengan daka, pakai luang tangan finger abi. Orang bulan lebih kami, bulan tordake, tangan daka, tangan daka tordake. Nama lima nak keluar. Nama kami bubale lima.
levita serne e vaclo matar matar rescandai coi ngone tondua e coi angas tondua raclu mi rendava na vol de bula e retigo vol vivi sur matar nendai ni sere kir na clo e ta cosa tigo tora ni a vala tigo na clo na rombolo posto tigo e alon era bunuara dava tigo kinoya se berviso de linga muni se berviso tura na nomuni ta kada mane de sere nendai ni vivi con bula ni vi sere kir ni a de chisu ni sere kalibre se ni fonte kada na vivi su kedoya Kem sang utuba na ibisu na mutu mutu. Utuba na ibisu keda na mutu mutu. Na ada chisu na mata kada. Er sereke na lebe mri. Er sereke na bula sosava, bula marau, bula riki taka na nomuni, nui nui kena nomuni alata. Sneit ki ma minde da. En reki, tigo bagde ngona sotu. Na ma lebe na mata kada. Na rombula na lebe mri. Na rakalunga, na rabuwai, na rabuwai, na rabuwai. Oh, en rawe, ona sanga bu. Sivia na klo, ako ne faru tatu. Na mune na faru oro. Chisu, chisu. Na iba mbula duwa duwa. E mene, e mene, e mene, e mene. Vakalo wate kime na turanga. Senga dendai.